0: 那时候给那么你刚开始种，
1: 刚种，
2: 刚种，
0: 对了，前那么你我那做全部定期的二
2: 的，对
1: 对，定期的，
0: 对了，前还有定期肯定有了，
2: 定期三多箱，
0: 三多箱的，前拆了，
2: 男生，
0: 男生，啊，那时候对，定期没得，男生做得对嘛，做工友没，
1: 工友去地这个嘛，
2: 啊，工友去地，
1: 做得对的，
0: 做得对，给拆了，
1: 啊，吃多年，吃多，
0: 吃多年，
1: 吃多五百个，啊。没露出彻底的嘞，
0: 露出彻底。
1: 啊，
0: 那这里我林卡电脑用了的，到到电器看个林卡，家全部就冻起了噻。到那个江浙节做啊，他妈妈忙出个电器设备厂的，江浙节热血那噻，到江浙节写上去了。到到前那么个到电脑呢，郑州新开个几间接了，我江浙节写了也。到这彻底怎么电器看林卡的，到路路顺就来噻啊。路上就谈吧，个几日你们认识的，但是着急不急哟。突然俺做个，但一下就同你那见你一年半月吧，你呢等了个一差多月吧，但是这找也那找钱月吧，等着就认识。前几年个国际的做了点那，下周也没差些啥的。
1: 但俺做下周开吧，就没得俺个全部弄办了，但做也没动脚的，但全部做强度做，慢看做。那就做干啥？干做东，他家里在家里进的东，他特别多呢。啊，
0: 那是那是。
2: 他那样，他就就是做药剂咯。
0: 对
2: 了，药剂里上他那个，我说个，主要做干的，他吃。
0: 对。哦，是。
2: 马蹄呢？咱我说个，全部那做木头吃的，这个做他全部个楼主做自己的那这个吃，他那墙都做些做，马家不用这些楼主都做这个吃。
0: 是。
2: 他那大楼主要做对，他那。做这里多嘞，
0: 是是是。那时候，前那么做厂的吃些些。
1: 那个做厂的，把些木路一脚上了，就是木木过来的呢，加入田里。等下子把鱼了，他加入的老酒融包，老融包，他哈老酒的加入厂里了，多少个加入厂里，起码他全部给你看着，他我们干部接不。这里东里，
0: 这城里路上就拉水，也就嘛总是生意噻。下周，
1: 下周咱那路的是红路，
0: 给钱了对呢。
2: 我听听，对是的是。
0: 一下周那一呢，咱去找宁波有的过，对那个找有的过，对那一呢，跟着了干去。
2: 咱去这里呢，没嘛找的去，干去了那是弄。
0: 啊，钱
2: 嘛。没嘛朋友找的去，就在当地，等于朋友先把的去，才考虑呢。朋友没嘛找，人家有了，他自己上山里呢。做这个先把心里过那都，
0: 啊，是是。
2: 那做看看忙看做，今天那抢到做没去当这个这个，他马上搞做看你出去当这当，他就能干。
0: 是，前那么一那忙去的拉萨了，那就有有办人呐。
2: 我的
1: 拉萨
0: 对
1: 是。
0: 是，对对，那俺做个中间路空拉萨罢了，大吉做个初八的人多啊，等等能差不多嘞。
2: 那看过着嘞，那
1: 怎么着？过着嘞，着钱。
0: 过着嘞，着钱了。
2: 着钱了，看。
0: 大把人从家路过，家等着吃。忙做个鸡，忙不鸡，吃匆匆一鸡大用的怎么？鸡肉呢？鸡零碎全部呢？包包全部呢？
2: 大三把鸡包呢？怕
0: 一多的没得了，怕就咱那些都送到山上
2: 去了。大大对，都是大。
0: 是，
2: 前
0: 面那穿的干啥嘞？
2: 从家路过穿的老大，个就是棉了。
0: 哦，
2: 对是嘞。
0: 是，前面那那句当俺做个零卡拉苏巴拉吃不嘛？菜别大路跟那跟那吃不着嘞。
2: 大妈种错进来，拉萨大妈种错进来，但你这就一种人的那背身背身种的，
0: 拉萨的，嗯，是，但种这些叔叔们那些呢，抢着着人，再加上俺这人呢，当俺陪抢多是过来，
2: 对
0: 人呢抢多个着钱的就热乎的，抢多着钱噻呢，叔叔陪真用的，叔叔陪真的做的爸妈真急了啊，等这的叔叔亲舅个也擦啥写啥个。参加的一阵，请求个些多个来个的一，他等着是那招亲生那叔叔派运着，等着个村大那个接应的，前阵我那些呢招的到前年个办公家的进来。
1: 等俺说派运招干起来了，派运招的，弄那老母的那派运招东引着，而且老兄弟帮忙的都去那个引东装东，他那轻松了出国，根本就不弄用。他但是第一阵用的，一下子弄根本就不用水，他第一次阵用的根本。前年咱个做前年的，还有个种，
2: 种的干树，先把积蓄子种种。
0: 对了，嗯，开业时呢，种多么没得新鲜吃的些多。
2: 好了是。
0: 养开业时呢，对人家嘛的，可是得去哪里的人是哪路过了？对，对我讲，我眼巴来讲，全都得吃的些多，真的有哪可能
2: 呢？那吃着土里面多，他种的干树吧，干树呢，干树一下种的人多，先把积蓄子呢，再查那啥子了，那个了，他们平房子的。老婆，哦，等你下庄的，他吃菜呢，等你妈朋友呢，
1: ཁྱི ཕྱད མི ཁྱི
3: ཁྱི ཕྱི
1: ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི
2: ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི ཁྱི ཕྱི མི
1: ཁྱི तो माजा गसु फायुला थुमा के तो दों गबचे बुरी गसु फायुला तो तो दों दी ता ता ता गु फायुला तो दों दी तुशी छेशुरी ता तिंग छे के गुंगो कना छे न दना डोर गसु फायु न जागा मोबो ले जागा आं तों बु थुरी सो बा थुरी कासा कने जागा आं तों बु थुर तिं ता ति जिंजी द हा जु या बो रे ता लो छे जो मे बा तो तो जी हा जु गबो रे ते तो दों जी तों ता ता छे सो गा ता ता लो छे जो मु बा थुमा gabo chebo ita tari linka tori, ayula tari linka tori, toji tena ra dung jori, to nyingpa duri, sarpa duri, tena taha, tari tara thon, tena kasa kani to dung jido, mubo chati, hitra so tui don, tena kasa kani to dung, tena gabo chebo ita tari linka tori.
0: Je, da chen ra ina, dedu to tangpo go, da so so go, jinchan ra je yoru go, dedu ngu zon de, da pa to go, toji dung du, da jinchan ina nja, guzi ina nja, yong mana kate yoru go la, tene yang an zuge ji dagan se re ten rek thoni ju du chen re shong so
1: ta te nga che ta im pa le che so so ya je che mo so re ko la ko do de ti che dan ya so ja ja ja im to si te kong ko ma ta ma so yo ma so a ju se ta ta ha ju ye bo ri ta nan go ma ya ko le le me chen gu ko ter ma ko ma re no la ko ma re na bu ko ha kong ko ko ta tri ju de de jincha tge tre lo dara mecha tane kesa dami ten tin di gabu chebu zori ta
0: ginche nga ne kinang hma do ta sunye bala tro tha di cheba cheshe ra chenga
2: cheba chi chi na te mundo cha ta daron te tu tswa ga chi na tane cha ko sa go da sa gan sinje mundo
0: je la
2: ga wa chi bo tro tha ta kasa ka zonchal la ga ma jin man ro tane yo mi ke zonchal la ga tro pa ro te ge ya kasa kan rendo se sa tro te no ashi bondu
0: je la das kemen da ina ji jong jong ge chuo chuo ak de la san lu dong xiu li xi a bu ru ru go la da da so xi zu chuo xi dang ge ya ji ne jin zu cha de zang ba da so so ge ga li ge le ga de xi de la ti zhe mong bu ji bi xi dong jie xi ga
2: da da da
0: je mu ya sen ba ji xi ji xi se de qi nan ba la sa le bue ni qi xi
2: na na sta la san zhen de dal lo san chi kha la se ge na wen de le ta ta rong ma jie kha la se le
0: ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ
2: chandok choshin don renden ronyo tane mangka pyo chen renden ronyo mucha mangka pyo chandok choshin chung chung do tre ta renden mo ronyo an tambo ka tanyo re tane am metali ka renyo re tane tama chung so gen ka so no tok ta zin ang cha chen ngal ne tigen ka ronyo
0: je
2: sem ba chi bo re da
0: nga na wa da nguma da yin na ro chi do se de chamba jinga chu ge da da gan da an da yo chen ni mu tro de le chu de ye mo cha chang ge chu ju ru da yi ji de ji ge ma de de yo ma de ya
2: je
1: yo ma
2: ge ma an
1: de
2: dai men de
1: ka do bo pai ka che de ne po mi lin ji ho pai ka che po mi lin ji tru do de ka mo ka bo da da ta ge ki pai yu tro da che da gan pa lo to da ga sa tu ju le te me dun ju le
2: je mar ka li na
1: cha ka le te chu do
0: je ngoma yin na ji tia no la gezi sa ba ri ri ni le chi gen ji na ba ri de yo na om tia no la pa ju hyo de le he
2: re re re
0: da ta so yin na a ga na ji yin sa ma gezi te zo zo ka zo ma ka zo do na sa pa dai de zo ga
1: da da ta ri ri
2: ta na so na ko ja ka ka ji pa me ka ra ji ne na ja ji ro
0: re la
2: ta ne ko ba na sa ma ti pa ta ja ta en ki te ki ta ne tia wa zo le ta ker te yo ma
0: je de ga
2: ta na so na
0: je
2: ta lo ko nu so na pa mo he go na ri re do re
0: zo yin na Jora saya dinte, dene je zonjo, dene jahi xiajo na sene. Kolo lanzan je dungi je mele yo jo telo
2: je chayin na se.
0: Chayin na je yorugo.
2: Re re, tongon de jo ko kata piya, bambo de lama zile na tatige le. Kata piya, dene ko ndawle dene jahi xiajo, jahi je sa piro. Ta tere na che jo ngoyo zile na tere na yore.
0: Re la. Lasso, dice namaka lunga ya mu chini kouti ta ji je do, o ya du ya mu chini je ti ke nyambe je ta ma la.
2: Lasso,
0: o ya pi ji chi.